சாப்பாட்டு ஏற்று நீது பாடை நான் பாடும் பிரதர். ராஜதானி நகரல்ல வீதி வீதி நிதி நாடு பிரதர். சுதந்திர தேச